0: ஹாய் நமஸ்கார, யா நிக்கல்ல அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யா நிக்கல்ல விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யா நிக்கல்ல தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யா நிக்கேட தின குசந்தர சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கேளந்து ப்ளே 107.8 FM ரங்க ரங்கதா பதி ஜெய ஹே
6: துடுவலாலி ரேடியோ சாங் 107.8 FM.

0: அப்பாஜி தாதாவாக இதுக்கு வேலை படு, இதுக்கு கோப்பகால் பண்ணு ஜீவன என்ன சாட்சி நாலு ஜன இஷ்டே கூட அகல பாத்திரக்கு கட்டபுரது குடியே பண்பாத்த புருஷத்தை ஜப்பாஜி
1: அஞ்சனப்பாஜி
0: ஒடகாயிரம் தந்து போயிரு வா ஊரு வா தேசா வா ஜனம் கொத்துஜி அப்பாஜி புஞ்சு கைபாடு போயிரு
1: துரக்கு லாகிதான் மகா
0: ஐடுத்து பக்கா

மண்ணு குறியது குர்த்தேலாது மொலம்பு தப்பு குறை ஒந்துது மண்ணு ஃபலதிஞ்சுண்டு. இடீ வர்சோகு போடுத்தினாத்து நீருத நில காடு குட்டெடுது பத்தினா கடல பரிமுட்டா அடி கொல்புண்டு. பூமிடித்தின பிரகிருதி சக்தி ஆயுர்வேத சக்தி சஞ்சீவினி சக்தி ஆட்டித திங்கொழ்டு நரமான்ய மெய்மனசு திஞ்சுண்டு. துளுவிரகு படவுத திங்கொலு ஆட்டி ஜுவத எட்டெப்புகு போடனே ஆத்துண்டு. கலபாரி பத்ப புனிபாரி திமரே ராஜபாரி தேவு ஐடுது மல்ல மர்து புக்குஞ்சிஜி ஆனித காலோடு ஒர்சொகொர ஆட்டிடு உபவாச குல்து தொப்பு தின்தினெடுதே தும்புத காலத ஜனக்குலு நூது வர்ஷ பதுக்குதிர். ஆட்டித அமாசதானி கோரிக்கெலப்பு புல்யக்கலோகு லக்கொந்து பத்தல போது கல்லுடு குதுது கனத்தின பாலேத கெத்தேத மர்து இடீ வர்ஷ சீக்குதான் திலக்க அவன் பர்து பதுக்குதிர். அஞ்சாது ஆட்டி துளுவிரேகு அவுச குர்த்துண்டு இடீ வர்ஷத பௌசோனு பந்தண்டு. ஆட்டிடு இத்தினாத்து நம்பொலிகே ஆச்சரணே மர்து மாயா புர்சத்து தெலிக்கே நலிக்கே படவு பின்னேரு சாம்ஸ்கிருத்திக ஸ்ரீமந்திக்கே பேத்த வாத்திங்குள்ளுலாயிஜி. உந்தெட்டு நம மூட நம்பிக்கை உண்டுந்து பண்டலா ஆ நம்பொலிகேத உலகி ஒஞ்சி சத்யா ஒஞ்சி தத்துவ உண்டுந்தே பனுடு. ஒஞ்சி காலத துத்தைத்த பொக்கொஞ்சி காலோகானக அவு சம்ஸ்கிருத்தித ஒஞ்சி பாகாப்புண்டு. என்ன அஜ்ஜெரு துத்துதினா ஒஞ்சி எலத்திரத குச்சி இனி அவு மியூசியமுடு திவோடாயின சொத்து ஆப்புண்டு. உந்து காலத கொலலா அந்து மேலலா அந்து ஒவ்வே ஒஞ்சி சம்ஸ்கிருதி பரிவர்த்தனைத பொறுத்துடு விக்கிருதி ஆவந்திலக்க தூவோடாயினலா நம்ம கர்த்தவ்யா. இனித்த தினொட்டு ஆட்டி பன்பின வைபவத ஆச்சரணை ஆது மல்ல பர்ப ஆது போத்திலக்க தோஜொந்துண்டு. சங்க சம்ஸ்தேலு ஜாதி சங்கடனேலு அகாடமிலு ஷாலே காலேஜிலு விஸ்வவித்யானிலய முட்டல ஈ வைபவ நடத்தொந்துண்டு. ஆட்டிடுஞ்சி தின ஆட்டித தம்மன ஆட்டித வனசு இஞ்சா தும்பு முலித்த இல்லத தோருன மாடுத அடிட்டு கரீதின ஜரீதின திக்கெல்த கோடிடித்தின ஆட்டி இனி பிதை பைதுண்டு. துளு பதுக்குத நெம்பு மல்புன மல்ல பேலே இனி நடத்தொந்துண்டு. ஆண்டா ஈ பொர்த்துடு ஒஞ்சி நெனைப்புதிவோடாயின பண்ட நம்ம ஜோக்குலேகு ஆட்டி பண்ட நம்ம ஹிரியரென கஷ்டத பதுக்குந்துலா தெரிப்பாவுடு. நம்ம அஜ்ஜர்னகுலு தொப்பு தின்தினி ரச்ச கூஞ்சி தின்தினி தேவு தொஜங்கு தின்தினி பஞ்சிகு நுப்புதான் தினெக்கு. என்ன அஜ்ஜி ஒர்க்குண்டு துத்துது கண்டோகு போத்தினி குண்டுதான் தினெக்கு. இனி என்ன மகளு என்ன புள்ளி ஒர்க்குண்டு துதியொழ்ட அவு ஃபேஷனுகு. இனித்த கெலவு ஆட்டித தினக்குலெடு கேட்ரிங்கடு அட்டிலு மல்பாது பத்து பத்னாஜி பகே கஜிப்பு பலசுது நுப்புடுது எச்ச கஜிப்பு ஆவுந்துண்டு. ஆட்டித மதிப்பு கேனர ஜனனே இஜ்ஜி வனசுகு ரெட்டு சார ஜன சேருண்டு. ஓடெமுட்ட பண்ட தும்முதகுலு கோரி சுக்க திந்தொந்தி தினி ஒர்சொகொர பூத்தொகு தம்பிலானக மாத்திர அத்திட அபூர்ப்பொடு பின்னேரு பத்தெருட. இனி கெலவு ஆட்டித வனசுலெடு சிக்கன சுக்கா சிக்கன் கபாபு திந்தின ஜோக்குலு என்னரையாவு. அஜ்ஜர காலோடு இஞ்சேனே ஸ்டார் ஹோட்டேல் எடுத்து திந்தினல்கா திந்தொந்தித்தேரு பண்ணது. நம்ம எரியரு பொக்கடை காதை கட்டது ஜெரு அகுலு மல்பு பேலே தின்பி தின்புடு ரோக நிரோதக சத்வா யோக சத்வ இத்துண்டு. பிரதி நம்பொலிகத இடெட்டு பிராகிருத்திக வைஜானிக காரண இத்துண்டு. ஆட்டித பெலக்கை திந்துண்டா ஜோக்குலேகு சீக்கு சங்கட பர்ப்புண்டு. ஐக்கு அம்மே நெற்பே ஆட்டித பாலே கைக்கு பத்தர திக்குஜி அவு ஜாருண்டு தாய பண்ட ரோகட்டு பாலே. ஆட்டிடு பெத்மெதி தாங்கரலா கஷ்டா ஆட்டித தும்பு பாரி சுட்டி பர்சத உலாயித தும்புடு சர்ம நுங்கர பாடுண்டா அரகாலொடுது பேக நுங்கொந்தித்துண்டுகே. ஈ குட்டு சமகாரகு மாத்திர கொத்து. ஈ தொம்புடு ஆனேத பெரிலா புடவுண்டு கண்டன இல்லடு நில்க்கே ஜன கூடு குட்டுமத இல்லு பஞ்சிகு போடுத்தினாத்து இஜ்ஜி ஒஞ்சி திங்கோலாண்டலா அப்பெல்லடே போவாடுந்து பொடிதின் கடப்புடணும். அத்தாந்த ஆட்டிடு பஞ்சி பத்துண்டா சுக்கி பக்குத பொர்த்துடு செகெத்த உரி நீருகு கஷ்டத காலோடு பெத்த ரேப்புண்டு. ஐக்காத்திர ஆட்டித கர்ப்பலா அனிஷ்ட பண்டேரு மர்மலு இல்லடு இத்தொழ்டா மாமின கண்ணு புடவுடு உந்து பண்டது கடப்புடியேரு. பாக்கி திங்கொழ்டு இல்லு நில்க்கே கிதை நில்க்கே பேலை உண்டு மாமி மர்மலேனு கடப்புடு ஜோலு உன்னு மாமின அனுகூல சாஸ்திரம். இதிலோ கொடுது தேவேர்க்குலு ஆட்டி களஞ்சனு பூமிக்கு கடப்புடணும். மாந்திரிக்க சக்தித

0: புத்தூர் தம் மாமின் மகளே புச்ச கண்ணு புத்தொல்லி பொண்ணே
1: It's all right.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை